0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா
1: தொட்டு தட்டு தடுவுடு தக்கங்காத்தில் தத்தி தத்தி தடுவுடுறோன்னு.

0: ட்ரம்
1: சண்டையா எதுக்கு
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு சண்டதா எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வடைஞ்சிருச்சுல அதான் அதான்
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு காக்கா தான் வடைய திருடுச்சு நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகமப்பா
1: பாடிச்சா
3: ஓ பாடாதா சரி காக்கா கா
1: ஐயோ வட போச்சு காக்கா பாவோல
3: ராஜா விடுவாரா.

0: இந்த ராஜாக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன்
2: சொல்லு.
0: யார் சார்? யார் சார்? டைனோசர்?

0: டைனோசர் தானே சாகணும், புலிய செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.
2: சிட்டுவா.

காமிதார்த்த விதரண விபுண சரண காமிதார்த்த விதரண விபுண சரண காவியனா நகாலங்கார பரண காமிதார்த்த விதரண விபுண சரண காவியனா நகாலங்கார பரண பூமி ஜல அக்னி வாயு ககன கிரண போத ரூபதி தியானந்த கரண சா

0: Tell the thing no fucking no, so you could call me my nigga Tubo with more flavors than a Bisco.
1: My Radio 90 FM. கேட்டறிஞ்சு கூட்டுக்கூடா.